சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தரி சதல சத்தம் சதல சத்தினி சதில சத்தம் சத்த சரித சதல சத்தம் சத்தில சத்தம் சம் சம் சத்தம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்